0: ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய்.
1: வாக்குகள்க்கு சிறகு விரிச்சு ஆகாசத்தேக்கு பறக்காம், கவிதகளிலூட மனசின் நிசப்தத கேள்க்காம், ஹிருதயத்தை ஸ்பர்சிக்கிற வரிகளும் சிந்தகൾ உணர்த்தുന്ന கவிதകളുമായി எத்தனும் റேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 காவ்ய சஞ்சாரம்.

0: லட்சுமி சில்க்ஸ் திருவல்ல முத்தூர் ஏட்டுமானூர். ரேடியோ மேக்ஃபாஸ் 90.4 டைம் செக்
1: 8 o'clock.